ீரணமந்து புறவச்சு ராஜராஜை புட்டி ராஜ்யமேலகவச்சு ஹேம கோதானமுயவச்சு ககனமந்துன்ன சுக்கலு ரெக்க கொனவச்சு ஜீவராசுல பேர்லு செப்பவச்சு அஷ்டாங்க வித்யலு அன்னி நேர்வகவச்சு அஷ்டாங்க வித்யலு அன்னி நேர்வகவச்சு சந்திரமண்டல